வானிலை பெண்ணே உண்மையில் பிழை யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அன்னைக்கு ஒரு கனவு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கிறேன்.